0: ஹலோ நாகூர் நிஜரா அறிங்கம்மா யாரும் போனா ராசி
1: நீங்க நிராஜிவே மத்தியாச முஜிஃபு திருந்தவா கயவகுஷேதா ரேகம்பொன்னே நான் பாஸ்டேரி வாச்சு இன்னும் சும்மா மென்யெடுத்துவா இங்கோமா பாஸ்டேரி சுற்றியே சின்னாவே ஆஹாரா கயவகுஷேதா பொண்ணு நான் பாஸ்டேரி இருவோன்னா நாவே அச்சா கயவகுஷேதா அம்மனி வரவியாச்சிதாவோ சிவாரோ ஜிபுச்சுவாரோ.